0: ཅོག ཅུ མེ དེ ཛལ ཅིག ན མ ཛ ཉམ ཅོག ཅུ མེ ཅི ལོ ནེ ཤིབ ཅུ ཡེན གེ ལེ སོ ལེ ལོ ཉོ གོ བེ ནེ བོ ལ ཁ ཉི དུ
1: ཅི ད ལེ ལོ ཤིབ ཅུ སག དུ ང ཐ ལོ ཤིབ ཤི ཉི ཤིབ ཅུ ཤི ཉི ཡིན ད ད ད ལེ ཁ རེ ཤིབ ཅུ ཤི ཉི ཡིན སག དུ ཅི
2: ད ལེ ཝ ཤི ཅུ ཤི ཉི ཡིན ཅུ
3: ཁ རེ ཐང ཐང ང ཁ ཅེ ཤེ བ ལེ ལོ ཡོང མ རེ སལ མི བ
1: ཅི ཁ རང ཏེ ཅུ ཁ ཅུ ཤེ བ ཡེན གུ མ ཤེ Sarkov dinzu sheba tomdam lanjeri konzo banda khuyor ya konzo banda khuyor
0: na chesi de nyeo ki jeje seba pirisi me kanjo nezu di kanjo to be de wai ni mo le ye jet
1: ji de dinzu dinzu ko ju she pya ji
3: ko ju she yo ri ze wo li zao so zui yo de ko ju she yo ji be ma de ran ge tong xu zo zhi qin bu de zhe ji zu ji zhi wo dong xie ji ge bi le zong bu de ko ju she yo ri be a
1: 大刘，咱该喝些吧，吃口汤也。你明着，今天接单的可是俩，对啊。哦，今天你这些饭要能入不嘞？合作，那两个也没事的。勇啊，你合作速度有余，速度要他注意。你这也不是不建议的。是，合作找他们去做，速度没这么可真实。有点做，你最近这缺的嘛是？ 俺让这苏宅们没见过钱呢，同游记的，请俺都是你，没事呢，请俺做烈路鸟主要的，早晚的钱出这边，请俺做疫情病毒的，俺得让俺让做做烈酒，我这才敢去呢，你做的帮不拿螺丝，你做的塞不下手呢，年年这烈过，许多要他注意，俺得让俺注意。 大刘，让给谁的？
3: 这。 去哪儿？继续找找。找，我跟这些说的，他把军队叫嘛。找到没？
4: 这个你那边转的这些人把东西，中国密码我刚给，你查的调查结果行了，我这同志三不成语。别让切下，咱我这么个吧，我第一个从俺那祖国所他去。我地大都不一呢，俺地来出了所查土国情语。我是公司贵国多。
3: 既然最来的，俺刚不是开门，俺阿爸爸应该是个月，刚不下不到用钱那个日子。
4: 我嘞，你也可对了，听说公司刚刚都是拆不着。算啥？看出现就啥事。